ஏஹவம் பரிவாஜபதே கவிஹ அக்னிரேஹவ்யான்யாக்ரமீத் தததரத்னானி தாசுஷே ஊதூத்யம் ஜதாவேதசம் தேவம் வாஹந்தி கேதவாஹ த்ருஷே வீஷ்வாய சூர்யம் காவே மாக்னிமுபாஸ்துஹி.

ீதையே சோரபிஷ்ராவந்துநாஹ கஸ்யானோ நம் பாரீணசி தீயோ ஜின்வஸ்வஸ்பதே.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: அக்னேர் ஹரசே த்வே ஆக்னா உவோவ திக்மே நா சோசாயேஷா உவோவ யம் சா உவோவ வாயிஷ்வான்யா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரச சுவாமிகள் சனம் பூவொடு தூபம் அறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியருளும் இப்பாடல் வரிகளில் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று வரும் தொடர் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அற்புதமான வரி. சொல்லும் பொருளுமாய் நின்றார்தாமே, தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற திருத்தாண்டக திருவலங்கத் பாமாலையில் தொத்திரமாகப் பெருமான் அருள் பாலிக்கும் நிலை தெரிய வருகிறது. தொத்திரங்கள் எல்லாம் சிவனாரின் திருவாக்குகளே என்பதனை எனதுரை தனதுரையாக என்ற திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாக்கின் வழி அறியலாம். சுருதங்களால் துதித்து தொத்திரங்கள் பல சொல்லி என்ற வாக்கின் மன்னவர் வரி வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. திருமுறை என்ற சொல்லாட்சி முதன் முதலில் திருமூலர் திருமந்திரத்தில்தான் காண்கிறோம். ஏடங்கை நங்கை எனத் தொடங்கும் பாடலில் வாய் தொத்திரம் சொல்லுமே என்று அருளிச் செய்கிறார். வழிபாட்டில் புரியும் சடங்கு சம்பிரதாயங்கள் யாவும் நுட்பமான தத்துவப் பொருள் காட்டுவனவே. அவற்றின் மேலாம் பெருநிலை தொத்திரம் செய்வதே என்று நமது ஞான நூல்கள் இயம்புகின்றன. தொத்திரம் எந்த மொழியிலும் செய்யலாம். இருப்பினும் தமிழ்ச்சொலும் வடசொலும் தாழ்நிழல் சேர என்பது ஞான சம்பந்தரின் நற்றமிழ் வாக்கு. ஆலயங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் தொடர்புடைய மெல்லிசைப் பாடல்களை ஒலிபரப்புகிறார்கள். அவைகள் அழகுவானில் விண்மீன்களாகலாம், ஆனால் நிறை ஒளி வழங்கும் தன்மதி போல் ஆகுமா? அத்தகைய முழு நிலவு திருமுறைகளேயாம். அதிலும் நால்வர்களிடம் திருவாக்கு மொழிக்கு மொழி தித்திப்பு ஊட்டுவன. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழியான மந்திரங்கள் அவை. எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், தொடருக்கு தொடர், பாட்டுக்கு பாட்டு, பதிகத்திற்கு பதிகம் ஏணிப்படிகளாக நமக்கு ஏற்றம் தருவன. நம்மை பிடித்த பிசாசுகளோடும் தீவினைகள் மாயும், எண்ணிய எண்ணங்கள் இனிதே கைகூடும், இறை உலகு வாய்க்கும், நாவாரப்பாடும் தேவாரத்தில் இல்லாததே இல்லை. இத்தகைய பாடல்கள்தான் ஆலயங்கள் தோறும், திருமடங்கள் தோறும், சைவநெறி சார்ந்த சபைகள் தோறும், ஏன் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒலிக்க வேண்டும். இத்தகைய உயரிய எண்ணத்தின் வெளிப்பாடே நலம் திகழ் திருத்தலம் 40 என்று பெயர் தாங்கி வரும் இக்குறுந்தகடு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, கடவுளி 40 என்று தமிழ் கூறு நல்லுலகம் தமிழ் இலக்கியங்களை வகுத்துக் கொண்டது போன்றே 40 என்ற நலந்திகள் என்பெயர் தாங்கி வருவது இக்குறுந்தகடு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நீதி நூல். செந்தமிழ் சிவனிய சீரிய இசை நலம் வாய்த்த திருவாசகச் சென்னாவலர் திரு பா சற்குருநாத தேசியர் தமக்கே உரிய தேனிசை தீங்குரலால் பாடியிருக்கிறார்கள். திருமுறை திருத்தல விளக்கங்கள் இசைப்போர் திருமுறை களஞ்சியம் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி, செல்வி கோமதி வாகீஸ்வரி குன்றத்தூர், தாளாது அறம் செய்யும் தன்னருட்செல்வர் திருவொற்றியூர் திருமிகு எஸ் சரவணன், திருமதி கற்பகம் சரவணன் அவர்களது சீரிய தவப்பயனால் வெளிவருகிறது நலம் திகழ் திருத்தலம் 40 எனும் குறுந்தகடு. அன்பர்கள் செவிமடுத்து இன்புறுவார்களாக.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நம சிவாய்.

ஸ்ரீநாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹௌஷதயே நமஹ.

அமரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ,

நமஹ அனுர்தேஷ வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வாகர்ஷகராய நமஹ மதாய நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமாயாய நமஹ நியதாத்மனே நமஹ அபயோத்பவாய நமஹ ஓஜசே நமஹ தேஜசே நமஹ த்யுதிதராய நமஹ நர்த்தகாய நமஹ சர்வநாயகாய நமஹ நித்யகண்டாப்ரியாய நமஹ நித்யப்ரகாஷாத்மனே நமஹ பிரதாபநாய நமஹ ருத்தாய நமஹ.

ய நம விருஷவாஹனாய நம இஷ்டாய நம விசிஷ்டாய நம சிஷ்டேஷ்டாய நம சரபாய நம சரபாய நம தனுஷே நம அபாம்நிதயே நம அதிஷ்டானாய நம விஜயாய நம ஜயகாலவிதே நம பிரதிஷ்டிதாய நம பிரமாணஜ்ஞாய நம ஹிரண்யகவசாய நம ஹரயே நம விமோசனாய நம சுரகணாய நம வித்யேஷாய நம விபுதாஶ்ரயாய நம.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராச

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

பதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ.

ஆகார திருஷே நமஹ புலஸ்த்யாய நமஹ புலஹாய நமஹ அகஸ்த்யாய நமஹ ஜாதூகர்ண்யாய நமஹ பராசராய நமஹ நிராவரண விஞ்ஞானாய நமஹ விரஞ்சாய நமஹ.

நமஹ ஜமதக்னயே நமஹ ஜலநிதயே நமஹ விபாகாய நமஹ விஸ்வகாரகாய நமஹ அதராய நமஹ அனுத்தராய நமஹ ஜ்ஞேயாய நமஹ ஜ்யேஷ்டாய நமஹ.

மகாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவ

பரார்த்தவிருத்தி வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நிஷ்கலங்கா.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

சித்தி சாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, ஷில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மகாபுஜாய நமஹ,

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரீ சிவமயம் பிள்ளையார். பிள்ளையாரை எல்லோரும் அறிவோம். ஆதி தம்பதியான சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் சிருஷ்டிக்கு முன்னரே தோன்றிய முதற்பிள்ளை. ஆதலின் இவர் பிள்ளையார் எனப்பட்டார். பிள்ளை என்றாலே இவர்தான். பின்புதான் சிருஷ்டியும் ஆன்மாக்களுக்கு பிள்ளைகளும் தோன்றின. தேவ மனுஷர்களின் இடையூறுகளை நினைத்த மாத்திரையில் நீக்குபவர். ஆகவே விக்னேஷர். எல்லா தேவகணங்களுக்கும் இவர் ஈஷர். ஆகவே கணேசர். புத்தி தத்துவத்துக்கு அதிபதி பிள்ளையார். ஆணைமுகம் கொண்டது ஞாபக சக்தியை அறிவுறுத்துவதற்கு ஆகும். தமக்கு சிறியதொரு உபகாரம் செய்யினும் எக்காலம் மறவாது பேருதவி அளிக்கவல்ல பெரிய பிராணி ஆணை. உருவத்திலும் பலத்திலும் உலகில் உள்ள ஜீவன்களில் பெரியதாயினும் எல்லாவற்றையும் விட மகாசாந்த குணம் உள்ளது. விநாயகப் பெருமானை உற்று நோக்கி ஆழ்ந்து தியானிப்போமானால் அவரது பரமசாந்த நிலை விளங்கும். நம் உள்ளத்திலும் சாந்தி நிலவும். பரமேஸ்வரனது திருமுகமண்டலத்தின் ஜோதியானது பிரதிபலித்து மற்றோர் ஜோதி பிழம்பாக விநாயகர் தோன்றவே அது கண்ட பார்வதி அம்மையாருக்கே அந்த ஜோதியானது கண் கூசும்படி இருந்ததாம். சகலரும் எளிதில் வழிபட்டு உய்ய வேண்டி அந்த பிரகாசத்தை ஆனைமுகமும் தெய்வீக கரச்சரணங்களும் பூதசரீரமும் கொண்ட விசித்திர வடிவமாக அம்மை அந்த ஜோதியை தியானித்து எழுந்த திருவுருவமே ஆனைமுகத்தான் திருவடிவம். பிள்ளையாரைப் பற்றி பற்பல கதைகள் எல்லா புராணங்களிலும் உண்டு. இருப்பினும் வராக புராணத்தில் கூறப்பட்ட மேற்கூறிய கதையே விநாயகருடைய உத்பவ மேன்மையையும் அவர் ஆதி தம்பதிகளினாலேயே தியானிக்கப்பட்டு தோன்றியவர் என்பதும் பொருத்தமாகிறது. பிரணவாகாரமாக விளங்கும் ஆனைமுகம் எல்லாவற்றுக்கும் முழுமுதல் என்பதையும் பரந்த செவி இரண்டும் எல்லாம் அறிதலையும் திருவடி இரண்டும் சித்தி புத்திகளையும் பேழை வயிறு பிரபஞ்சத்தை உள்ளடக்கின பொறையையும் ஏகதந்தம் பரஞானத்தையும் உணர்த்துகின்ற அற்புதமான வடிவம் விநாயக வடிவம். ஒடிந்த தந்தம் உபகாரத்தையும் எதிலும் அபயம் அருளுவதையும் பாசம் பிடித்த கரம் எவ்வுயிரையும் ஈர்த்து சர்வ வியாபியாக இருத்தலையும் அங்குசக்கரம் அருள் சுரத்தலையும் மோதகக்கரம் பூரணத்துவமாக ஐக்கியமாகிற முத்தி நல்குதலையும் உணர்த்தவல்ல ஆனந்த வடிவமாகும். பெருமை பெற்ற பிள்ளையார் ஒருவரே வழிபட்டே மற்ற எல்லா தெய்வங்களின் திருவருள் சக்தியையும் நாம் எளிதில் அடைய முடியும். எல்லா காரியங்களுக்கும் முதன் முதலில் வழிபடுதல் ஒன்றையே இவர் பெரிதும் விரும்புவர். ஆகவே தினமும் முதன் முதல் சொல்லி துதிக்க வேண்டிய இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரமும் அதைத் தொடர்ந்து அதன் சாரமாக விளங்கக்கூடிய மூஷிக வாகன அஷ்டோத்தர சதநாமாவளியும் இப்பொழுது ஓதப்படுகின்றது. ஸ்ரீ சிவமயம்.

ராய வஷட்கார ஸ்வாஹாகாராய தே நம. மந்திரமூர்த்தே மகாயோகின் ஜாதவேதோ நமோ நம. பரசுபாசகஹஸ்தாய கஜஹஸ்தாய தே நம. மேகாய மேகவ

விநாயகஹ இதி மூஷிக வாஹஸ்ய ஸ்தோத்ரம் சர்வார்த்த சாதகம் ஜபாத் அஸ்யைவ ஹோமாச்சே சந்த்யோபாசனதஸ்ததா விப்ரோ பவதி வேதாட்யஹ க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்ய.

இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருளை சிறிது சிந்திப்போம். ஸ்ரீ சிவமயம். ஹே மூஞ்சூறு வாகனா, மோதக கையா, கவரிவுத்த காதுகளை உடையவரே, தொங்கும் உபவீதா, குள்ளா, மகேஷபுத்ரா, விக்னங்களின் தலைவா, உமது சரணங்களுக்கு வணக்கம். தேவதேவனின் புதல்வரும் தேவரும் உலக விக்னங்களை அழிப்பவரும் யானை ஒருவரும் பருத்த சரீரமுள்ளவரும் கோடி சூரிய பிரகாசருமான உமக்கு வணக்கம். குள்ளத் திருமேனியரும் பிரகாசிப்பவரும் குறுகழுத்துடையவரும் பெருவைரரும் சிந்தூரப் பூச்சுடன் கூடிய கன்னங்கள் உடையவரும் அதி உக்ரமானவரும் ஒற்றைக் கொம்பரும் தொங்கும் உதடரும் நாகோபவீதம் அணிந்தவரும் முக்கண்ணரும் யானை திருமுகமானவரும் அனைவரையும் ஈர்ப்பவரும் புண்ணியரும் சிவப்பு வஸ்திரம் அணிந்தவரும் கையில் தந்தத்தை உடையவரும் வரமளிப்பவரும் பிரம்மஸ்வரூபரும் பிரம்மச்சாரியும் புண்ணியரும் கணங்களின் தலைவரும் ஒளிவீசுபவரும் விக்னங்களின் ராஜரும் ஆனவரே, தேவரும் கணங்களின் ஒப்பற்ற தலைவரும் உலகில் முன் செல்பவரும் தேவர்களைச் சிறந்தவரும் தலைவரும் தமக்கு மேல் ஓர் தலைவன் இல்லாதவரும் பகவானும் அத்புதருமான கணேசரை வணங்குகின்றேன். வளைந்த துதிக்கையுள்ளவரும் உக்ரமான துதிக்கை உள்ளவருமான உமக்கு வணக்கம். உக்ரரும் அதி உக்ரரும் உக்ரனிலும் உக்ரமானவருமான உமக்கு வணக்கம். ஆத்மானந்த போதை உள்ளவரும் வைத்தியம் போன்றிருப்பவரும் அதிக போதையுள்ளவரும் தமது நித்யானந்த போதையில் மூழ்கியிருப்பவருமான உமக்கு வணக்கம். உமாதேவியின் புத்திரரை வணங்குகின்றேன். கங்கையின் புத்திரரான உமக்கு வணக்கம். ஓம்காரம் வஷட்காரம் சுவாகாரம் இவைகளின் வடிவான உமக்கு வணக்கம். மந்திரவடிவா யோகி அக்னிஸ்வரூபா உமக்கு வணக்கம்.

பரசு பாசம் இவற்றை கையில் ஏந்திய துதிக்கையரே உமக்கு வணக்கம். மேகரூபரும் மேகவண்ணரும் மேகங்களுக்கு ஈஸ்வருமான உமக்கு வணக்கம். பயங்கரரும் பயங்கர ரூபரும் பயங்கரத்திற்கும் பயங்கரமானவருமான உமக்கு வணக்கம். புராண புருஷர்களினால் தொழப்பட்டவரும் புருஷருமான உமக்கு வணக்கம். மிக்க மதமுள்ளவரான உமக்கு வணக்கம். உக்ரமான பராக்கிரமமுள்ள உமக்கு வணக்கம். தலைவனற்றவா உமக்கு வணக்கம். பக்தர்கண்பரே உமக்கு வணக்கம். பக்தரிடம் அன்புள்ளவரும் சாந்தரும் பெரிய காந்தி உள்ளவருமான உமக்கு வணக்கம். வேள்வியும் வேட்பவரும் வேள்விக்கு தலைவருமான உமக்கு வணக்கம். விபூதி பூச்சினால் வெண்மையான அவயவங்களை உடையவரே வெண்மையான மலர்மாலை அணிந்தவரே உமக்கு வணக்கம். மதஜலத்தால் நனைந்த கன்னத்தை உடையவரும் கணங்களுக்கு தலைவருமான உமக்கு வணக்கம். சிவந்த மலர்களில் ஆசையுள்ளவரும் செஞ்சந்தன பூச்சுள்ளவரும் அக்னிக்கொப்பானவரும் சாந்தரும் ஜெயிக்க முடியாதவருமான உமக்கு வணக்கம். மூஞ்சூறு வாகனரே தேவர் தலைவா ஒற்றை கொம்புள்ள உமக்கு வணக்கம். முரம் போன்ற காதுகளுடையவரும் சூரரும் நீண்ட தந்தமுள்ளவருமான உமக்கு வணக்கம். தேவர் தலைவரும் சிவகுமாரருமான விநாயகர் எனது இடர்களை அழிக்கட்டும். இந்த மூஷிக வாகனரின் துதியை காலை மாலைகளில் சந்தி ஹோம நேரங்களுக்குப் பிறகு ஜபித்தாலும் அந்தனர் வேத ஞானியராயும் அரசர்கள் ஜெயமுள்ளவர்களாயும் ஆவர். வைசியர் செல்வந்தராயும் சூத்ரர் பாவமற்றோராவர். கர்ப்பிணியானவள் சத்புத்திரனைப் பெறுவள். கன்னிகை நற்கணவனை அடைவள். வெளிநாடு சென்றவர் சொந்த இருப்பிடத்தை அடைவர். சிறைப்பட்டவன் விடுபடுவான். இஷ்டசித்திகளை அடைவர். ஏழு தலைமுறைகளை தூய்மை செய்வர். இதனை படிப்பதாலும் கேட்பதாலும் கூட யாவர்க்கும் சர்வமங்களங்களையும் தரும். எல்லா பாபங்களையும் போக்கும். சகல இஷ்டங்களையும் புண்ணியத்தையும் அளிக்கும் ஸ்தோத்திரம் இது. பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்கந்தபுராணம் பெருமானால் உரைக்கப்பட்ட இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரம் தமிழ் உரையும் முற்றிற்று. சிவந்தரும் கணநாதன் காப்பு. ஓம் கம். இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரத்தை அடிப்படையாக அமைந்த இந்த நாமாவளிகள் உரைத்து 108 போற்றி அர்ச்சனைகள் செய்ய வழிபடுவதும் ரொம்ப சிறப்பானதாகும். ஓம் மூஷிக வாகனாய நமஹ. ஓம் மோதக ஹஸ்தாய நமஹ. ஓம் சாமர கர்ணாய நமஹ. ஓம் விலம்பித

ஓம் ஹரஸ்வக்ரீவாய நமஹ, ஓம் மகோதராய நமஹ, ஓம் தூம்ரசிந்தூரயுக்கண்டாய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் பிரகடாய நமஹ, ஓம் உத்கடாய நமஹ, ஓம் ஏகதந்தாய.

ஓம் பூஜ்யாய நமஹ, ஓம் புருஷாய நமஹ, ஓம் மதோத்கடாய நமஹ, ஓம் சண்டவிக்ரமாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பக்தப்ரியாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் மகாதேஜஸ்வினே நமஹ, ஓம் யஜ்ஞாய நமஹ, ஓம் யஜ்ஞஹோத்ரே நமஹ, ஓம் யஜ்ஞேஷாய நமஹ, ஓம் சுக்லபஸ்மாங்காய நமஹ, ஓம் சுக்லமால்யதிராய நமஹ, ஓம் மதக்லின்னகபோலாய நமஹ, ஓம் கணாதிபதயே நமஹ, ஓம் ரக்தபுஷ்பப்ரியாய நமஹ, ஓம் ரக்தசந்தனபூஷிதாய நமஹ.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

டு அர்ஜுனா. திருஷ்டவானசி திருஷ்டவானசி தம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வதோமுகம் பிரத்யக்ஷமேவ சர்வேஷாம் ருத்ரம் சர்வ ஜகத்குரும் ஞானம் தத் ஐஸ்வரம் திவ்யம் யதாவத் விதிதம் த்வயா ஸ்வயமேவ ஹ்ருஷிகேஷ ப்ரீத்யோ வாச சனாதனஹ. 60th and 61st verse of the 30th chapter, first canto, கூர்ம மகாபுராணம். திருஷ்டவானசி தம் தேவம். ஓ அர்ஜுனா, யூ ரிமெம்பர், யூ சா தட் அல்டிமேட் லார்ட் மகாதேவா. You saw that Vishwarupa, Vishwarupi, you saw that universal form of that Mahadeva, whose hands are everywhere, whose eyes are everywhere, Vishvaksham, Vishvatomukham, whose legs are everywhere. You saw that Mahadeva himself, who is the Jagat Pita, Jagataha Pitaro Vande Parvati Parameshwaro, you saw that universal form of Mahadeva. ஞானம் தத் ஐஸ்வரம் திவ்யம் யதாவத் விதிதம் த்வயா ஸ்வயமேவ ஹ்ருஷிகேஷ ப்ரீத்யோ வாச சனாதனஹ. Hrishikesha, Vishnu or Narayana came as guru for you. Remember that he came as guru and showed. Now you saw, by his grace, you saw that Vishwarupa, the universal form of that Samba Shiva Chandrasekara, which correlates the 11th chapter of Bhagavad Gita. It's Lord Shiva who shows the Vishwarupa, and which is told here. And Vyasa highlights that again. He comes in Kurma Puranam and then he says that Kurma Purana talks about this conversation between Vyasa and Arjuna, and he says that universal vision is that of Mahadeva. Hrishikesha came as guru for you, and then he showed you the divine form of Lord Shiva. Gaccha gaccha swakam sthanam na shokam kartum arhasi vrajasva paraya bhaktya sharanyam sharanam shivam. 62nd verse, he says, gaccha gaccha, again as he said, தம் கச்ச சரணம் தேவம் பரதம் புவனேஸ்வரம். ஹி சேஸ் தட் இந்த த்ரோண பர்வ எபிசோட். ஹியர் ஆல்சோ கச்ச கச்ச, கோ, நோ ப்ளீஸ் கோ ரைட் அவே. ஸ்வகம் ஸ்தானம் ந சோகம் கர்த்தும் அர்ஹசி, நோ வித் நோ ஷோகா, டோன்ட் யூனோ ஸோ டோன்ட் பி சேட், ந சோகம் கர்த்தும் அர்ஹசி, ஜஸ்ட் யூனோ ஹீ இஸ் த மகாதேவா இஸ் த ரிமூவர் ஆஃப் ஆல் சோரோஸ், ஸோ டோன்ட் பி சேட் அண்ட் கச்ச கச்ச ஸ்வகம் ஸ்தானம், ப்ளீஸ் கோ ரஜஸ்வ பரயா பக்தியா சரணம் சரண்யம் சரணம் சிவம். எங்கேஜ் இன் பராபக்தி, எங்கேஜ் இன் அன்ஃபிளிஞ்சிங் டிவோஷன் டு மகேஸ்வரா அண்ட் சரண்டர் டு ஹிம். தட்ஸ் வாட் இஸ் டோல்ட், எஸ்ய தேவே பராபக்தி. தென் ஹியர் ஆல்சோ திஸ் பரயா பக்தி, ஹியர் இட்ஸ் இஸ் பரயா பக்தி மீன்ஸ் அன்ஃபிளிஞ்சிங் ஹையஸ்ட், engage in unflinching or highest devotion to Maheshwara, Samba Shiva. Shvetashvatara Upanishad also says that. So that's about, you know, and then Bhagavad Gita was already given as Ishvara Gita. Ishvara Gita comes in the second section of the Kurma Purana, and that was actually given as Bhagavad Gita. Shiva Gita was spoken in Treta Yugam. You know, Ishvara Gita was spoken even before, much before, in Satya Yugam probably. By Lord Shiva. And Shiva Gita comes in the as a part of Padma Purana, where Lord Shiva enlightens Rama and then blesses Rama. And then in Ishvara Gita, Lord Shiva gives the knowledge to the sages and also Narayana. So here, and at the end of Ishvara Gita, you know, how come, you know, this question might come, how come you're saying that Ishvara Gita is actually was passed down as Bhagavad Gita? Because Ishvara Gita itself says that. 11th chapter Ishvara Gita, that is second canto of the Kurma Purana, 11th chapter, 131st and the 132nd verse. Narayanopi Bhagavan. By the way, you know, that chapter talks about, at a later point in time, it talks about how the knowledge was passed on, because it was given by Lord Shiva, and then who gave it to whom? It was given by Bharadvaja to another Maharshi, it was given to Vamadeva Maharshi, it was given to Vyasa Maharshi, and those kind of things. Vyasa Vamadeva Maharshi, from Vamadeva Maharshi, Vyasa Maharshi obtained it. So those things are present. And there is a place it says, Narayanopi Bhagavan Devaki Tanayo Harihi Arjunaya Swayam Saksha Dattavanidamuttamam. This same knowledge was given by Devaki Nandana, that is Krishna, to Arjuna. Swayam Saksha Dattavanidamuttamam. This same knowledge as Ishvara Gita was given, was passed on as Bhagavad Gita to Arjuna. So Bhagavad Gita's Tatparyam is Lord Shiva. And that's what now I hope we can connect on Krishna when he says, Param hi Brahma Katitam Yoga Yuktena Tanmaya. I was in yogic union with that Parabrahmam, that supreme reality. Now I cannot recollect whatever I have said, oh dear Arjuna. So that Parabrahmam is Maheshwara. I hope that makes sense. Because when that objection raised, you know, people might raise that objection. Who is that Parabrahmam? Now how are you saying that is Maheshwara?

0: ஈஸ்வரா. ஸோ நவ் வி சா த துரோண பர்வ எபிசோட், வி சா த கூர்ம புராணா, யூனோ பீப்புள் யூனோ வேர் வியாசா சேஸ் தட் இட் இஸ் யூனிவர்சல், த யூனிவர்சல் ஃபார்ம் இஸ் தட் ஆஃப் லார்ட் சிவா, அண்ட் தென் த ஈஸ்வர கீதா இஸ் பாஸ்ட் ஆன் இஸ் பகவத் கீதா. திஸ் இஸ் ஆக்சுவலி த தாத்பரியம், த எசன்ஸ் இஸ் மகாதேவா. ஸோ அண்ட் தென் வி சி தட். ஸோ நவடேஸ் பீப்புள் ட்ரை டு டெனிகிரேட் லார்ட் சிவா யூசிங் பகவத் கீதா அண்ட் நாட் ஹேவ் யூனோ ஹேவிங் அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு இட் இஸ் கன்வேயிங் த மெசேஜ் அபவுட் லார்ட் சிவா ஓன்லி. சிவத் யூனோ தே எங்கேஜ் இன் துவேஷம் ஃபார் லார்ட் சிவா, யூனோ ஃபார் எங்கேஜிங் இன் யூனோ இன் இன்ஸ்டெட் ஆஃப் எங்கேஜிங் இன் விஷ்ணு பக்தி, தே ஆர் எங்கேஜிங் இன் துவேஷம் ஃபார் லார்ட் சிவா, விச் வில் நாட் பி ஈவன் லைக்ட் பை விஷ்ணு. விஷ்ணு ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா. அண்ட் யூனோ ஹைலைட்டிங் திஸ், கிருஷ்ணா ஹிம்செல்ஃப் சேஸ் இன் டு சத்யசந்தா ஹிஸ் டியர் டிவோட்டி இன் சூத்த சம்ஹிதா யஜ்ஞ வைபவ காண்டம் பூர்வபாகம் 25th chapter 52nd verse, he says, மகாதேவம் வினாயோமாம், மகாதேவம் வினாயோமாம் பஜதே ஸ்ரத்தையா சக நாஸ்தி தஸ்ய விநிர்மோக்ஷஹ சம்சார ஜன்ம கோட்டிபிஹி. ஓ சத்யசந்தா, இஃப் ஒன் என்கேஜஸ் இன் டிவோஷன் டு மீ, அன்ஃபிளின்ச்சிங் டிவோஷன், ஸ்ரத்தா வித் கம்ப்ளீட் ஃபெய்த் ஹீ என்கேஜஸ் இன் டிவோஷன் டு மீ அண்ட் ஹீ டிஸ்கார்ட்ஸ் மகேஸ்வரா, he just throws away maheshwara and then he engages in unflinching devotion with complete faith, he engages in devotion to me, what will happen? Nasti tasya vinir mokshaha samsara janma koti bhi, he is going to take repeated cycles of birth and death only. Oh satya sandha, so just discard everybody, discard including me, you know, discard me too, you know, discard brahma indra and also myself, and just focus on that Samba Shiva for attaining liberation. Krishna says that, and you will go back eternally to Parakailasha, which is the highest world that one can attain, because even if you go back to Vaikuntham, there is a possibility of return. We have seen that in the stories of Shiva Sharman that comes in the Kashi Kandam 10th chapter to the 24th chapter, where he goes back to Vaikuntha and then he had to return again, he had to take birth. Vaikuntham is also not a eternal place, it's a you know material world actually at the end of the day, which is bound to destruction. So he says Shiva eko dyayah, just worship and worship Mahadeva alone, that's what is told in the Atharvashika Upanishad. Shiva eko dyayah, casting aside everybody, Brahma, Narayana and Indra, focus on Maheshwara Samba Shiva Shambhur Akasha madhye. And now we can see there is another interesting reference in the Padma Purana, but I'll not be touching upon that today, I'll be touching upon that tomorrow, you know, because there is a beautiful connection with that with the Arudra Darshanam of Chidambara Nataraja, because I'll not be going into that. So that talks about, you know, the divine form of Lord Shiva, where Narayana and Lakshmi are discussing together about the divine form of Lord Shiva. So that comes in the Padma Purana, you know, I'll be connecting that with the Chidambara Nataraja episode on how all it started. I've already given like 2 lectures, one can check it out, about Chidambara Nataraja, which is available in my playlist, one can check it out.
1: Om Namah Shivaya. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் presented by Swami Sri Atmanand Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவானந்த லஹரி, பிரசன்டட் பாய் ஆதிகுரு சங்கராச்சாரியா ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ய நித்யம் மகேசம் ரஜத கிரி நிபம் சாரு சந்திராவதம்சம் ரத்னா கல்போஜ்வலாங்கம் பரசு மிருகவரா பீதி ஹஸ்தம் பிரசன்னம் பத்மாசீனம் சமந்தாப்ஸ்துதம் அமரகணத் வ்யாக்ரக்ருத்திம் வசானம் விஸ்வாத்யம் விஸ்வவந்த்யம் நிகில பயஹரம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத் புத்ர பராசரம் ச வ்யாஸம் சுகம் கௌட பதம் மஹந்தம் கோவிந்த யோகீந்த்ர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தந்த்ரோடகம் வார்த்திக காரமண்யான் அஸ்மத் குரும் சந்ததமானதோஸ்மி விசுத்த ஜ்ஞான தேஹாய த்ரிவேதி திவ்ய சக்ஷுஸே ஸ்ரேய ப்ராப்தி நிமித்தாய நம சோமாரதாரிணே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் பாபநாசம் சிவன் இயற்றிய பிரவாவரம் ராகம் லதாங்கி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய ஆடும் சிதம்பரமோ. ராகம் வேகம். பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். பாடல் சுவாதி திருநள் இயற்றிய சங்கர ஸ்ரீகிரி, ராகம் ஹம்சந்தி, பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரச சுவாமிகள், சனம் பூவொடு தூபம் அறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியருளும் இப்பாடல் வரிகளில், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று வரும் தொடர் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய அற்புதமான வரி. சொல்லும் பொருளுமாய் நின்றார்தாமே, தொத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்ற திருத்தாண்டக திருவலங்கத் பாமாலையில் தொத்திரமாகப் பெருமான் அருள்பாலிக்கும் நிலை தெரிய வருகிறது. தொத்திரங்கள் எல்லாம் சிவனாரின் திருவாக்குகளே என்பதனை எனதுரை தனதுரையாக என்ற திருஞான சம்பந்தப் பெருமான் திருவாக்கின் வழி அறியலாம். சுருதங்களால் துதித்து தொத்திரங்கள் பல சொல்லி என்ற வாக்கின் மன்னவர் வரி வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது. திருமுறை என்ற சொல்லாட்சி முதன் முதலில் திருமூலர் திருமந்திரத்தில்தான் காண்கிறோம். ஏடங்கை நங்கை எனத் தொடங்கும் பாடலில் வாய் தொத்திரம் சொல்லுமே என்று அருளி செய்கிறார். வழிபாட்டில் புரியும் சடங்கு சம்பிரதாயங்கள் யாவும் நுட்பமான தத்துவப் பொருள் காட்டுவனவே. அவற்றின் மேலாம் பெருநிலை தொத்திரம் செய்வதே என்று நமது ஞான நூல்கள் இயம்புகின்றன. தொத்திரம் எந்த மொழியிலும் செய்யலாம். இருப்பினும் தமிழ்ச்சொலும் வடசொலும் தாழ்நிழல் சேர என்பது ஞான சம்பந்தரின் நற்றமிழ் வாக்கு. ஆலயங்களில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவன் தொடர்புடைய மெல்லிசைப் பாடல்களை ஒலிபரப்புகிறார்கள். அவைகள் அழகுவானில் விண்மீன்களாகலாம், ஆனால் நிறை ஒளி வழங்கும் தன்மதி போல் ஆகுமா? அத்தகைய முழு நிலவு திருமுறைகளேயாம். அதிலும் நால்வர்களிடம் திருவாக்கு மொழிக்கு மொழி தித்திப்பு ஊட்டுவன. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்த மறைமொழியான மந்திரங்கள் அவை. எழுத்துக்கு எழுத்து, சொல்லுக்கு சொல், தொடருக்கு தொடர், பாட்டுக்குப் பாட்டு, பதிகத்திற்குப் பதிகம் ஏனிப் படிகளாக நமக்கு ஏற்றம் தருவன. நம்மை பிடித்த பிசாசுகள் ஓடும், தீவினைகள் மாயும், எண்ணிய எண்ணங்கள் இனிதே கைகூடும், இறை உலகு வாய்க்கும். நாவாரப்பாடும் தேவாரத்தில் இல்லாததே இல்லை. இத்தகைய பாடல்கள்தான் ஆலயங்கள் தோறும், திருமடங்கள் தோறும், சைவநெறி சார்ந்த சபைகள் தோறும், ஏன் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒலிக்க வேண்டும். இத்தகைய உயரிய எண்ணத்தின் வெளிப்பாடே நலம் திகழ் திருத்தலம் 40 என்று பெயர் தாங்கி வரும் இக்குறுந்தகடு. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என்று தமிழ் கூறு நல்லுலகம் தமிழ் இலக்கியங்களை வகுத்துக் கொண்டது போன்றே 40 என்ற நலந்திகள் என்பெயர் தாங்கி வருவது இக்குறுந்தகடு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது நீதி நூல். செந்தமிழ் சிவனிய சீரிய இசை நலம் வாய்த்த திருவாசகச் சென்னாவலர் திரு பா சற்குருநாத தேசியர் தமக்கே உரிய தேனிசை தீங்குரலால் பாடியிருக்கிறார்கள். திருமுறை திருத்தல விளக்கங்கள் இசைப்போர் திருமுறை களஞ்சியம் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி, செல்வி கோமதி வாகீஸ்வரி குன்றத்தூர், தாளாது அறம் செய்யும் தன்னருட் செல்வர் திருவொற்றியூர் திருமிகு எஸ் சரவணன், திருமதி கற்பகம் சரவணன் அவர்களது சீரிய தவப்பயனால் வெளிவருகிறது நலம் திகழ் திருத்தலம் 40 எனும் குறுந்தகடு. அன்பர்கள் செவிமடுத்து இன்புறுவார்களாக.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

ஆதிச்சேத்யாய நமஃ அபரிச்சேத்யாய நமஃ கௌரி பர்த்ரே நமஃ கணேஸ்வராய நமஃ அஷ்டமூர்த்தயே நமஃ விஸ்வமூர்த்தயே நமஃ த்ரிவர்க்காய நமஃ ஸ்வர்க்கசாதனாய நமஃ ஞானகம்யாய நமஃ திருடப்ரஜ்ஞாய நமஃ தேவதேவாய நமஃ த்ரிலோசனாய நமஃ வாமதேவாய நமஃ மகாதேவாய நமஃ படவே நமஃ பரிவ்ருடாய நமஃ த்ருடாய நமஃ விஸ்வரூபாய நமஃ விரூபாக்ஷாய நமஃ வாகீஷாய நமஃ ஸ்ருதிமந்த்ரகாய நமஃ சர்வப்ரணவசம்வாதினே நமஃ வ்ருஷாங்காய நமஃ வ்ருஷவாஹனாய நமஃ ஈஷாய நமஃ பினாகினே நமஃ கட்வாங்கினே நமஃ சித்ரவேஷாய நமஃ சிரந்தனாய நமஃ மனோமயாய நமஃ மகாயோகினே நமஃ ஸ்திராய நமஃ ப்ரஹ்மாண்டதுர்ஜடினே நமஃ காலகாலாய நமஃ கிருத்திவாசசே நமஃ சுபகாய நமஃ பிரணவாத்மகாய நமஃ நாகசூடாய நமஃ சுசக்ஷுஷ்யாய நமஃ துர்வாசசே நமஃ புரஷாசனாய நமஃ த்ருகாயுதாய நமஃ ஸ்கந்தகுரவே நமஃ பரமேஷ்டினே நமஃ பாராயணாய நமஃ அநாதிமத்யநிதனாய நமஃ கிரீஷாய நமஃ

ஜாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, பிரியபக்தாய நமஹ, பிரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ,

ஆனந்தாய நமஹ, அனந்த திருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அவிவாத்யாய நமஹ.

ஆவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோ.

ஆதிநாயகாய நமஹ, நித்ய கண்டா பிரியாய நமஹ, நித்ய பிரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டா

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, த்யேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ.

சர்வாதிகாராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

சங்கராய நமஹ, ஜடிலாய நமஹ, ஜீவிதேஸ்வராய நமஹ, ஜீவிதாந்தகராய நமஹ, அனந்தாய நமஹ, வசுரேதசே நமஹ, வசுப்ரதாய.

ஆதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

ஸ்ரீ சிவமயம் பிள்ளையார். பிள்ளையாரை எல்லோரும் அறிவோம். ஆதி தம்பதியான சிவபெருமானுக்கும் உமாதேவியாருக்கும் சிருஷ்டிக்கு முன்னரே தோன்றிய முதற்பிள்ளை. ஆதலின் இவர் பிள்ளையார் எனப்பட்டார். பிள்ளை என்றாலே இவர்தான். பின்புதான் சிருஷ்டியும் ஆன்மாக்களுக்கு பிள்ளைகளும் தோன்றின. தேவ மனுஷர்களின் இடையூறுகளை நினைத்த மாத்திரையில் நீக்குபவர். ஆகவே விக்னேஷர். எல்லா தேவகணங்களுக்கும் இவர் ஈஷர். ஆகவே கணேசர். புத்தி தத்துவத்துக்கு அதிபதி பிள்ளையார். ஆணைமுகம் கொண்டது ஞாபக சக்தியை அறிவுறுத்துவதற்கு ஆகும். தமக்கு சிறியதொரு உபகாரம் செய்யினும் எக்காலம் மறவாது பேருதவி அளிக்கவல்ல பெரிய பிராணி ஆனை. உருவத்திலும் பலத்திலும் உலகிலுள்ள ஜீவன்களில் பெரியதாயினும் எல்லாவற்றையும் விட மகாசாந்த குணம் உள்ளது. விநாயகப் பெருமானை உற்று நோக்கி ஆழ்ந்து தியானிப்போமானால் அவரது பரமசாந்த நிலை விளங்கும். நம் உள்ளத்திலும் சாந்தி நிலவும். பரமேஸ்வரனது திருமுகமண்டலத்தின் ஜோதியானது பிரதிபலித்து மற்றோர் ஜோதி பிழம்பாக விநாயகர் தோன்றவே அது கண்ட பார்வதி அம்மையாருக்கே அந்த ஜோதியானது கண் கூசும்படி இருந்ததாம். சகலரும் எளிதில் வழிபட்டு உய்ய வேண்டி அந்த பிரகாசத்தை ஆனைமுகமும் தெய்வீக கரச்சரணங்களும் பூதசரீரமும் கொண்ட விசித்திர வடிவமாக அம்மை அந்த ஜோதியை தியானித்து எழுந்த திருவுருவமே ஆனைமுகத்தான் திருவடிவம். பிள்ளையாரை பற்றி பற்பல கதைகள் எல்லா புராணங்களிலும் உண்டு. இருப்பினும் வராக புராணத்தில் கூறப்பட்ட மேற்கூறிய கதையே விநாயகருடைய உத்பவ மேன்மையையும் அவர் ஆதி தம்பதிகளினாலேயே தியானிக்கப்பட்டு தோன்றியவர் என்பதும் பொருத்தமாகிறது. பிரணவாகாரமாக விளங்கும் ஆனைமுகம் எல்லாவற்றுக்கும் முழுமுதல் என்பதையும் பரந்த செவி இரண்டும் எல்லாம் அறிதலையும் திருவடி இரண்டும் சித்தி புத்திகளையும் பேழை வயிறு பிரபஞ்சத்தை உள்ளடக்கின பொறையையும் ஏகதந்தம் பரஞானத்தையும் உணர்த்துகின்ற அற்புதமான வடிவம் விநாயக வடிவம். ஒடிந்த தந்தம் உபகாரத்தையும் எதிலும் அபயம் அருளுவதையும் பாசம் பிடித்த கரம் எவ்வுயிரையும் ஈர்த்து சர்வ வியாபியாக இருத்தலையும் அங்குசக்கரம் அருள் சுரத்தலையும் மோதகக்கரம் பூரணத்துவமாக ஐக்கியமாகிற முத்தி நல்குதலையும் உணர்த்தவல்ல ஆனந்த வடிவமாகும். பெருமை பெற்ற பிள்ளையார் ஒருவரே வழிபட்டே மற்ற எல்லா தெய்வங்களின் திருவருள் சக்தியையும் நாம் எளிதில் அடைய முடியும். எல்லா காரியங்களுக்கும் முதன் முதலில் வழிபடுதல் ஒன்றையே இவர் பெரிதும் விரும்புவர். ஆகவே தினமும் முதன்முதல் சொல்லி துதிக்க வேண்டிய இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரமும் அதைத் தொடர்ந்து அதன் சாரமாக விளங்கக்கூடிய மூஷிக வாகன அஷ்டோத்தர சதநாமாவளியும் இப்பொழுது ஓதப்படுகின்றது. ஸ்ரீ சிவமயம்.

புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. தேவதேவ சுதம் தேவம் ஜகத்விக்ன விநாசகம் ஹஸ்தி ரூபம் மகாகாயம் சூரிய கோடி சமப்ரபம் வாமனம் ஜடிலங்காந்தம் ஹரஸ்வக்ரீவம் மகோதரம் தூம்ர சிந்தூர யுக்கண்டம் விகடம் பிரகடோத்கடம் ஏகதந்தம் பிரலம்போஷ்டம் நாகயஜ்ஞோபவீதினம் திரக்ஷம் கஜமுகம் கிருஷ்ணம் சுகிருதம் ரக்தவாசசம் தந்தபாணிஞ்ச வரதம்.

தேவானாமதிகம் ஸ்ரேஷ்டம் நாயகம் சுவிநாயகம் நமாமி பகவந்தம் தம் அத்புதம் கணநாயகம் வக்ரத்

ஷட்காராய வஷட்கார ஸ்வாஹாகாராய தே நம. மந்திரமூர்த்தே மகாயோகின் ஜாதவேதோ நமோ நம. பரசுபாசகஹஸ்தாய கஜஹஸ்தாய தே நம. மேகாய மேக.

இதி மூஷிக வாஹஸ்ய ஸ்தோத்ரம் சர்வார்த்த சாதகம் ஜபாத் அஸ்யைவ ஹோமாச்சே சந்த்யா உபாசனதஸ்ததா விப்ரோ பவதி வேதாட்யஃ க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்ய

இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பொருளை சிறிது சிந்திப்போம். ஸ்ரீ சிவமயம். ஹே மூஞ்சூறு வாகன மோதக கைய, கவரிவுத்த காதுகளை உடையவரே, தொங்கும் உபவீதா குள்ளா, மகேஷபுத்திரா, விக்னங்களின் தலைவா, உமது சரணங்களுக்கு வணக்கம். தேவதேவனின் புதல்வரும் தேவரும், உலக விக்னங்களை அழிப்பவரும், யானை ஒருவரும், பருத்த சரீரமுள்ளவரும், கோடி சூரிய பிரகாசருமான உமக்கு வணக்கம். குள்ளத் திருமேனியரும் பிரகாசிப்பவரும், குறுகழுத்துடையவரும், பெருவைரரும், சிந்தூரப் பூச்சுடன் கூடிய கன்னங்கள் உடையவரும், அதி உக்ரமானவரும், ஒற்றைக் கொம்பரும், தொங்கும் உதடரும், நாகோபவீதம் அணிந்தவரும், முக்கண்ணரும், யானை திருமுகமானவரும், அனைவரையும் ஈர்ப்பவரும், புண்ணியரும், சிவப்பு வஸ்திரம் அணிந்தவரும், கையில் தந்தத்தை உடையவரும், வரமளிப்பவரும், பிரம்மஸ்வரூபரும், பிரம்மச்சாரியும், புண்ணியரும், கணங்களின் தலைவரும், ஒளிவீசுபவரும், விக்னங்களின் ராஜரும் ஆனவரே, தேவரும், கணங்களின் ஒப்பற்ற தலைவரும், உலகில் முன் செல்பவரும், தேவர்களில் சிறந்தவரும், தலைவரும், தமக்கு மேல் ஓர் தலைவன் இல்லாதவரும், பகவானும் அத்புதருமான கணேசரை வணங்குகின்றேன். வளைந்த துதிக்கையுள்ளவரும் உக்ரமான துதிக்கை உள்ளவருமான உமக்கு வணக்கம். உக்ரரும் அதி உக்ரரும் உக்ரனிலும் உக்ரமானவருமான உமக்கு வணக்கம். ஆத்மானந்த போதை உள்ளவரும் பைத்தியம் போன்றிருப்பவரும் அதிக போதையுள்ளவரும் தமது நித்யானந்த போதையில் மூழ்கியிருப்பவருமான உமக்கு வணக்கம். உமாதேவியின் புத்திரரை வணங்குகின்றேன். கங்கையின் புத்திரரான உமக்கு வணக்கம். ஓம்காரம் வஷட்காரம் சுவாகாரம் இவைகளின் வடிவான உமக்கு வணக்கம். மந்திர வடிவா யோகி அக்னிஸ்வரூபா உமக்கு வணக்கம். பரசு பாசம் இவற்றை கையில் ஏந்திய துதிக்கையரே உமக்கு வணக்கம். மேகரூபரும் மேகவண்ணரும் மேகங்களுக்கு ஈஸ்வருமான உமக்கு வணக்கம். பயங்கரரும் பயங்கர ரூபரும் பயங்கரத்திற்கும் பயங்கரமானவருமான உமக்கு வணக்கம். புராண புருஷர்களினால் தொழப்பட்டவரும் புருஷருமான உமக்கு வணக்கம். மிக்க மதமுள்ளவரான உமக்கு வணக்கம். உக்ரமான பராக்கிரமமுள்ள உமக்கு வணக்கம். தலைவனற்றவா உமக்கு வணக்கம். பக்தர்கண்பரே உமக்கு வணக்கம். பக்தரிடம் அன்புள்ளவரும் சாந்தரும் பெரிய காந்தி உள்ளவருமான உமக்கு வணக்கம். வேள்வியும் வேட்பவரும் வேள்விக்கு தலைவருமான உமக்கு வணக்கம். விபூதி பூச்சினால் வெண்மையான அவயவங்களை உடையவரே, வெண்மையான மலர்மாலை அணிந்தவரே உமக்கு வணக்கம். மதஜலத்தால் நனைந்த கன்னத்தை உடையவரும் கணங்களுக்கு தலைவருமான உமக்கு வணக்கம். சிவந்த மலர்களில் ஆசையுள்ளவரும் செஞ்சந்தன பூச்சுள்ளவரும் அக்னிக்கொப்பானவரும் சாந்தரும் ஜெயிக்க முடியாதவருமான உமக்கு வணக்கம். மூஞ்சூறு வாகனரே, தேவர் தலைவா, ஒற்றைக் கொம்புள்ள உமக்கு வணக்கம். முரம் போன்ற காதுகளுடையவரும் சூரரும் நீண்ட தந்தமுள்ளவருமான உமக்கு வணக்கம். தேவர் தலைவரும் சிவகுமாரருமான விநாயகர் எனது இடர்களை அழிக்கட்டும். இந்த மூஷிக வாகனரின் துதியை காலை மாலைகளில் சந்தி ஹோம நேரங்களுக்குப் பிறகு ஜபித்தாலும் அந்தனர் வேத ஞானியராயும் அரசர்கள் ஜெயமுள்ளவர்களாயும் ஆவர். வைசியர் செல்வந்தராயும் சூத்ரர் பாவமற்றோராவர். கர்ப்பிணியானவள் சத்புத்திரனைப் பெறுவள். கன்னிகை நற்கணவனை அடைவள். வெளிநாடு சென்றவர் சொந்த இருப்பிடத்தை அடைவர். சிறைப்பட்டவன் விடுபடுவான். இஷ்டசித்திகளை அடைவர். ஏழு தலைமுறைகளை தூய்மை செய்வர். இதனை படிப்பதாலும் கேட்பதாலும் கூட யாவர்க்கும் சர்வமங்களங்களையும் தரும். எல்லா பாபங்களையும் போக்கும். சகல இஷ்டங்களையும் புண்ணியத்தையும் அளிக்கும் ஸ்தோத்திரம் இது. பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்கந்தபுராண பெருமானால் உரைக்கப்பட்ட இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரம் தமிழ் உரையும் முற்றிற்று.
சிவந்தரும் கணநாதன் காப்பு. ஓம் கம். இந்த மூஷிக வாகன ஸ்தோத்திரத்தை அடிப்படையாக அமைந்த இந்த நாமாவளிகள் உரைத்து 108 போற்றி அர்ச்சனைகள் செய்ய வழிபடுவதும் ரொம்ப சிறப்பானதாகும். ஓம் மூஷிக வாகனாய நமஹ. ஓம் மோதகஹஸ்தாய நமஹ. ஓம் சாமரகர்ணாய நமஹ. ஓம் விலம்பிதசூத்ராய நமஹ.

ஓம் சூரியகோட்டி சமப்பிரபாய நமஹ. ஓம் வாமனாய நமஹ. ஓம் ஜடிலாய நமஹ. ஓம் காந்தாய நமஹ. ஓம் ஹரஸ்வக்ரீவாய நமஹ. ஓம் மகோதராய நமஹ. ஓம் தூம்ரசிந்தூரயுக்கண்டாய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் பிரகடாய நமஹ. ஓம் உத்கடாய நமஹ. ஓம் ஏகதந்த

ஓம் பூஜ்யாய நமஹ, ஓம் புருஷாய நமஹ, ஓம் மதோத்கடாய நமஹ, ஓம் சண்டவிக்ரமாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பக்தப்ரியாய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் மகா தேஜஸ்வினே நமஹ, ஓம் யஜ்ஞாய.

ஓம் மதக்லிண்ண கபோலாய நம, ஓம் கணாதிபதயே நம, ஓம் ரத்த புஷ்ப பிரியாய நம, ஓம் ரத்த சந்தன பூஷிதாய நம, ஓம் அக்னிஹோத்ராய நம.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஜன்மதி அஸ்மன்மஹத்யன்னரேந்திரக்ரே பவாஹி நீரங்கேவாச்சு நிகந்தாஃ சர்வாஹ ரக்ஷமாணாஃ.

0: வந்து கலந்து கொண்டு சிறப்பித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அடியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூற முருகவேலையாவும் சீனிவாசனையாவும் இப்பொழுது நன்றி கூறுவார்கள்.
1: ஐயா சீனிவாச ஐயா தான் சொல்லணும். அண்ணாமலை கரோகர் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார முத
2: போற்றி
1: கண்ணார முத கடலே போற்றி. நன்றி பற்றி திருமுறையில என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன். அதுல பல இடத்துல நன்றி இல்லாதவர்கள் அமணர்கள் அப்படின்னு ஞானசம்பந்தர் ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்புறம் நன்றியால் வாழ்வது உள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. இது யார பத்தி சொல்லியிருக்காருன்னா நம்ம பெருமானை பத்தி. அவரு நமக்காக நன்றி செய்யறாராம். நன்றினா நன்மை. நமக்கு இந்த இந்த நேரத்துல நமக்கு இந்த இடத்த நடத்தி கொடுத்த இந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நம்ம முதல்ல சொல்றது ஒடுக்கத்தூர் மடம் தான். ஒடுக்கத்தூர் மடம் தான் கமிட்டி. நம்ம சங்கர் குருக்கள் வார வாரம் பெரியபுராண வகுப்புல முதல்ல இருந்து நடத்தி முழுக்க நடத்தி கொடுக்காரு சங்கர் குருக்கள். அவரை நம்ம மறக்கவே கூடாது. ஒடுக்கத்தூர் மடம் நமக்கு இடத்த கொடுத்து இருக்க கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கடைசி வரைக்கும் வாழ்த்தறது நம்ம ஒடுக்கத்தூர் மட கமிட்டி. அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம சிறப்பு விருந்தினராக வந்தவர் குஞ்சிதபாதம் ஐயா, செந்தமிழரசு சிவகுமார் ஐயா, மதன் முரளி ஐயா, வந்து திருந்த அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. வந்து திருந்த அடியார்கள் அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு முக்கியமா நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களை வரவிட்டாங்க. அதுவும் இந்த விழாவுக்கு பணம் கொடுத்து பொருள் கொடுத்து எல்லா வகையும் உதவி கொடுத்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி.
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karma Shaka, Adhyayam 1.
5: Om Vandeham Mangalatmanam Bhaswantam Veda Vigraham Yajnavalkyam Munishreshtam Jishnum Harihara Prabham Jitendriyam Jitakrodham Sadadhyana Parayanam ஆனந்தநிலயம் வந்தே யோகானந்தமுனீஸ்வரம் ப்ரணோம்யாத்யந்தி நமனிம் யோகீஸ்வரசிரோமணிம் சர்வஜ்ஞயாஜ்ஞவல்க்யம் தச்சிஷ்யம் காத்யாயனம் முனிம் யாஜ்ஞவல்க்யசமாரம்பாம் கன்வயோகீசமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் பானுகுப்தாயாதயாமம் வேதமானீயயோபுவி அத்யாபயத் கன்வ முக்யான் தஸ்மே வேதாத்மனே நம. ஸ்ரீயாஜ்ஞவல்க்ய குருப்யோ நம. கன்வகாத்யாயநாதி மஹர்ஷிப்யோ நம. ஓம் பூர்புவஸ்வாஹ தத்ஸாவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். கணானா அந்த்வா கணபாதிக்ய ஹவாமஹே, பிரியானா அந்த்வா பிரியபாதிக்ய ஹவாமஹே, நிதீனாந்த்வா ஆநிதிபதிக்ய ஹவாமஹே வசோ மம. ஸ்ரீமஹாகணாதிபதயே நம. ப்ரணோ யச்சத்வர்யமா ப்ரபூஷா ப்ரசரஸ்வதி ப்ரவாக்தேவி தாதாது நஹ. ஹர்யமணம் ப்ரஹஸ்பதிமிந்த்ரந்தானாயசோதய வாசம் விஷ்ணுஜ்ஞ சரஸ்வதிஜ்ஞ சவிதாரஞ்ச வாஜினம் பாவகான சரஸ்வதி வாஜேபிர்வாஜனீவதி யஜ்ஞம் வஷ்டுதியா வாசுஹு ஸ்ரீமஹா சரஸ்வத்யை நம. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். அத பிரதமோ

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவானந்த லஹரி, பிரசன்டட் பாய் ஆதிகுரு சங்கராச்சாரியா ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நித்யம் மகேசம் ரஜத கிரிநிபம் சாரு சந்திராவதம்சம் ரத்னா கல்போஜ்ஜலாங்கம் பரசு மிருகவரா பீதி ஹஸ்தம் பிரசன்னம் பத்மாசீனம் சமந்தாத் ஸ்துதம் அமரகணத் வ்யாக்ரக்ருத்திம் வசானம் விஸ்வாத்யம் விஸ்வவந்தியம் நிகில பயஹரம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத் புத்ர பராசரம் ச வ்யாஸம் ஸுகம் கௌட பதம் மஹந்தம் கோவிந்த யோகீந்த்ர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தந்த்ரோடகம் வார்த்திகாரமன்யான் அஸ்மத்குரும் சந்ததமானதோஸ்மி விசுத்தஜானதேஹாய த்ரிவேதி திவ்யசக்ஷுஸே ஸ்ரேயஃ ப்ராப்தி நிமித்தாய நம சோமார்த்ததாரிணே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.